0: ரூபீஸ் 1924. புலிமூட்டில் சில்க்ஸ்,
1: புலிமூட்டில் சில்க்ஸ் திருவல்ல அல்மாரா பை புலிமூட்டில் சில்க்ஸ் கொச்சி.
2: Zero delivery?
3: Yes.
2: அவசிய சாதனங்கள், பச்சக்கறிகள், மருந்துகள் தொடங்கிய உற்பத்தங்க சுரட்சிதவும் வேகதையோடும் கூடி எத்திக்கணும்.
3: ஜோலி திறக்கு மூலம் சமயம் இல்லாதவர், வீட்டில் பிராயமாய ஆளுகள் மாத்திரமுள்ளவர், அங்கனையுள்ள திருவல்லக்காருக்காய் எத்தனு ஜீரோ டெலிவரி.
2: வெறும் 499 ரூபாய்க்கு 15 டெலிவரி.
3: போன் 7012-58-6661.
2: Zero delivery. Everything starts from zero.
3: திருவல்லையில் ஆதியமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி கண்ணடையும் கான்டாக்ட் லென்ஸும் ஒக்க மாற்றி காய்ச்சியுடன் சுவாதந்திரம் வேடும். 35 வருஷத்தே சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவல்லையிலே ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட், ரெட்டினா, கோர்னியா, கிளோகோமா, பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி. இன்று தான சந்தர்ஷிக்கும் அமிதா ஐ கேர், இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ், புஷ்பகிரி ரோட், திருவல்லா.